ஜாப்பரே நானுக்கு பருத்தி பழுக்கு தேக்கால் நானுக்கு பினா ஜஹான் தி திஷா.